ஸ்ரீலியா உதேஷ்விய பிரவர்த்தி சமகின் மம ரோஷான் மீதுகுல சூரிய விக்டோரியாவை ஹிட்டபு பிரிமியோ ஜசிந்தாலன்கே நாயகத்துவ வினஸ்வின் பசு பெவத்வின பலமு ஜனமத் சமீக்ஷனேதி குவாலேஷன் பாக்ஷுவிய லேபர் பாக்ஷுவிட வடா இதிரியன் சிட்டின பாவு வார்த்தாவினவா மெம சமீக்ஷன பிரதிபலை அன்பு டூ பார்ட்டி பிரிஃபர்ட் மனாபவுனதி குவாலேஷன் பாக்ஷுவிட இதிரிராக ஹிமிர் வேத்தியாதர் ஏ இதிரி மதிவர்மையற்ற பெற விக்டோரியா தேசுபாலனை வெதகத் சஞ்ஞாமக் லெசுட்டாய் செலக்கினே ஹிட்டபு பிரிமியோ ஜசிந்தா அலன் இவத் பி பென் கேரோல் கே நவநாயக பசு லேபர் ராஜ்வி ஜனதா விசுவாசி நெவத குருநகா கேரிமட் உற்சாகரவின் சிறுவா நவ அகமதிவரா கேபினட் ரீஷாபல் சார் ராஜ்வி நவ பிரதிபத்தி ஹனுமாதிமின் பசு ஜனதாவகி பிரதிச்சாரிய மேம சமீட்சனை ஹரா தேககதேகி பாவு தேசுபாலன விஸ்வேஷுக்கியான் பவசனவா கிசிவிதத் மேதிவருடைய பயத்வீமிட்டு தவக்காலையாக திபிரு பேவின் ஜனமத தாத்விய இதிருயதி வெனச் சுவியைக்கி பாவது விஷயாக்கியான் பெண்வாதினவா விக்டோரியாவே ஜீவன வியதும நிமாச கெடலுவ அபராத சா ராஜசேவா வெனி கருணு இதிரு மேதிவரணம் அனதி ஜனதாவகே பிரதான அவதானியற்று லாக்குன் வதிபவாய் சிதான் வாண்டே கிசிவிதத் மெம நவ ஜனமத சமீட்சனையத் சமக விக்டோரியா தேசுபாலன தரங்கிய தவதுரோராத் உணசும் வி அத்தியாதரு லேபர் சா குவாலேஸ்வரன் திபார்ஸ்வியம் ஜனதா சாயலவாக நிமிசதா சிய அவதானிய வெடிக்கிறகர் திபிரவா ஓ விக்டோரியாவே ரஜ்வே ரோஹல் வல சேவை கருண வைத்தியவரும் வசர விசக்கட்டு பசு பலமு வரட்டு ஆராட்சித கார்மிக கிரியாமார்கியாக கிளிசு வார்ஜுனியாக ஆரம்ப கிரிமிட்டு தீர்வுக்கர் திபிரவா மெம வார்ஜுனி அகோஸ்து தூங்குனதா பஸ்பிரு துலாய தீயசிட்டு பசுரு ஹதர்தாக்குவா பயத்தும் அதனு ஏற்று மெல்பர்ன் ரோயல் மெல்பர்ன் ரோயல் சில்ட்ரன்ஸ் தா ரோயல் விமன்ஸ் அத்திலு பிரதான ரோயல் ரசாக் வாய்த்திவரும் எக்விமிட்டு நியமித்து வந்துவிடுவா வைத்தியரும் பவசாணி வெடு வெடிக்கிறீம் சேவா கொந்தேசு வெடிதினு கிரீம் அதிக வெடபர அவம கிரீமு சா நொகவன அதிகால சேவா வலிட்டு சாதாரண விசுதும் லபாதனலசு இல்லா மாச கிரணாமாக திஸ்வே சாகச்சா பேவதுமது மெதேக் எகதாவேற்று பேமினு ஹெகிபவாய் மெம கார்மிக குறியாமார்க்க ஹெதுவேன் ஹதிசி நொமன பாஹிர ரோகி சாயனு சலசும் கில சத்கம் சா வைத்திய ஹமுவிம் கீபியாக் கல் தமிமட்டு ஹோ நெவத காலஸ்டான் கிருகத கிரிமட்டு சிதுவேகி பவட்டாய் ரோஹல் பலதாரின்று தனும் தீதிபெண்டே கிசிவிதாத் ஹதிசி பிரதிகாராஷ்வ தனி சத்காரக சா ஜிவிதாராட்சக சேவாவான் கிசிது பாதாவகின் தொரவு சாமானிய பரதி கிராத்மக வினபவாத் எம ஆன்ஷுவல வைத்திய வருண் வரச்சுனுட்டு எக் நோன பவாத் தாவரு கருத்து வினவா விக்டோரியா ராஜ்வே சந்தான் கிரானி வைத்தியவருங்கே நியோதித்தியன் சமக சாகச்சா அகாண்டவ சிது கிரமின் பவத்தின அதரு ரோகின்ற அதிபன அபாசுதா அவவ கிரிமசதா ரோஹல் சமக எக்வ விசேஷ வெடபிலிபலா கிரியாத்மக கிர அதிபவாய் கிசிவிதாத் வைத்திய சங்கம் பெண்வாதினே பிரமாணவாத் வைத்திய காவிரி மண்டல பௌத்வாகினே மசா ரோகின்ற வடாத் ஆராட்சித்து சௌக்கிய சேவா பக்லபாதீம் மெம இல்லியம் வருட்டு கருணமின் விசுதுமுள்ளபாதின அத்தியாவசியபவாய் விக்டோரியாவே நவ அக்ரமாத்து பென் கேரோல் சிய பலமு கேபினட் சன்சோதனை பிரகாஷ் பத் கரமின் பிரதான மாத்தியாச்சு கீபிக்க வினஸ்கம் சிது குறித்து வினவா மெம சன்சோதனை அடதே பாண்டாகாரு போலீஸ் சா அத்தியாபர மாத்தியம் சிய சதா நவ அமாத்தியவரு பத்கர அதிபவாய் சுதான் வாண்ணே எமென்ம கிருத்திம புத்திய சா டிஜிட்டல் ஆர்த்திக்கிய சுதா ஆஸ்திரேலியாவை பலமு அமாத்திய துகளைது ஹனுன்வாதி திவினவா சபர்பன் ரயில் லூப் வியாபூர்த்தி அதுலு பிரபான வகையும் விட்டது வினஸ்கம் சிதுக்குறேதி அதனு கேபினட் மண்டலே வடாத் காராட்சியம கிரிம மெய் அரபுணபவாய் ராஜ்வே பவசானே ஹிட்டபு பிரிமியோ ஜசிந்தா அலன் சமக சமீபவ கட்டியத்துக்கள அமாத்திவரு கீபதின் குக்கேம வகையும் மெம சன்சோதனை அடத்தே வினஸ்கரத்து விடுவா பென் கெரோல் பவசானே ஜனதாவகே பிரமுக அவசதா இட்டு கிரிம சா ராஜ்வே சேவாமன் சக்தி மத் கிரிம சுதா மெம நவ கேபினட் கண்டாய்வு கடைது கருண பவாய் மீலங்க பெடரல் இலக்ஷனகின் பசுவ லிபரல் பாக்ஷிய சா ஒன் நேஷன் அதன சந்தான ஆண்டுவாக் பீட்டு வண்ணே நெதிபவ வடபலன விபக்ஷ நாய்க ஜேன் ஹியூம் நெவது அவதாரணை கருத்தி மிடவா பவுலின் ஹென்சன் கே ஒன் நேஷன் பாக்ஷிய சமக ஆண்டுவாக் பீட்டு வண்ணே டெய் அது தவசேதி சேனல் நைன் மெடர்ஸ்டானகதி விமசு அவஸ்தாவை மகே நாயகத்துவ யடத்தே எவனே சந்தான கிசிதாதி வண்ணே நெ யனுவின் அய பிரகாஷ் கருத்தி மிடவா லிபரல் பக்ஷிய சக ஒன் நேஷன் நிகுது வி ஆண்டுவாக் பீட்டு வண்ணே நெகி பாவட்டு சாதிக்க வியகி பாவு ஜேன் ஹியூம் சிதான் கருத்தி மிடவா கிசிவிதாத் மதிவருணேதி ஒன் நேஷன் சமக மனாப்பு ஹோமாருக்கருகெனிமே கிவிசுமக் எதிகரகானேதே அன்னு ஏ சம்பூர்ணேன் பிரதிக்ஷேபகரனே மனாபு சம்பந்த சாகச்சா சாமானியன் மெதிவரணைக்கிட்ட ஆசானவு அபேக்ஷிக்கன் சா உன்கே பிரதிபத்தி பேதிரிவு பசுவ சிதுகுரிவு பாவு ஐயப் பவசாத்து வினவா
වන්නේෂන් පක්ෂයට ලැබෙන ජනතා සහය ඉහළ යමින් ඇති පසුබිමක ලිබරල් පක්ෂය ඉදිරි මැතිපරණයේදී එම පක්ෂය සමග කටයුතු කරන ආකාරය පිළිබඳව දැඩි දේශපාලන අවධානයක් යොමු තිබෙනවා. 2026 ඔස්ට්‍රේලියානු ජන සංගමයට පෙර ආරක්ෂිත අපාර්ට්මන්ට් ගොඩනැගිලිවලට නිලධාරීන් ප්‍රවේශය ලබා ගැනීම සඳහා අපාර්ට්මන්ට් සහ ගොඩනැගිලි කැමරාකරුවන් සමග සාකච්ඡා ආරම්භ කර තිබෙනවා. ඔස්ට්‍රේලියානු සංඛ්‍යා ලේකන කාර්යාංශය පවසන්නේ රටේ ජනගහනය සහ නිවාස පිළිබඳව නිවැරදි තොරතුරු ලබා ගැනීමට සෑම නිවසකම ජන සංගමයට ඇතුළත් කිරීම අත්‍යවශ්‍ය බවයි. කෙසේ වෙතත් ආරක්ෂිතක දොරටු සහිත විශාල අපාර්ට්මන්ට් ගොඩනැගිලිවලට ඇතුළත් වීම සහ නිවසයන් වෙත ලේඛන ලබා දීම අපහසු කාර්යයක් බව ස්ට්‍රේට් නියෝජිතයන් පෙන්වා දෙනවා. අගෝස්තු 11 වනදා පැවැත්වෙන ජන සංගමයේ වෙනුවෙන් ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන් 35කට ආසන්න පිරිසක් බඳවාගෙන තිබෙනවා. ඔවුන් ජන සංගමයට පෙර අවශ්‍ය ලේඛන නිවාස වෙත ලබා දීමටත් අගෝස්තු 11න් පසු තොරතුරු සම්පූර්ණ නොකළ නිවාස නැවත සම්බන්ධ කර ගැනීමටත් කටයුතු කර තිබෙනවා. නිලධාරීන් ගොඩනැගිලි වෙත පැමිණෙන වේලාව ඔවුන්ගේ අනන්‍යතාවය සහ ආරක්ෂිත ප්‍රවේශය පිළිබඳව අපාර්ට්මන්ට් කළමනාකරුවන්ට පෙර දැනුම් දීම සැලසුම් කර ඇති බවයි සඳහන්. යනුව ජන සංගමන කටයුතු බාධාවකින් තොරව සිදු කිරීම සඳහා අපාර්ට්මන්ට් වැසියන් සහ ගොඩනැගිලි කළමනාකරුවන්ගේ සහාය ඉල්ලා තිබෙනවා. වික්ටෝරියා වන් නේෂන් පක්ෂයේ සභාපති වාරෙන් පිකරින් 11 නොවැම්බර් මාසයේ ප්‍රාන්ත මැතිවරණය සඳහා පක්ෂ නායකයා ලෙස නම් කර තිබෙනවා. ඔහු පැකනම් පාර්ලිමන්තු ආසනයේ සඳහාද තර්ක කිරීමට නියමිතයි. මෙම පාත්වීම සිදුව තිබෙන්නේ පක්ෂ නායකත්වයේ පිළිබඳව පැවති අනුමත අතර හිටපු නොදන් ටෙරිටරි ප්‍රධාන අමාත්‍ය ඇඩම් ගිල් සහ හිටපු හමුදා නිලධාරී හෙස්ටන් රසල් යන දෙදෙනාම වික්ටෝරියා වන් නේෂන් නායකත්වයේ බහර ගැනීම පිළිබඳව වාර්තා ප්‍රතික්ෂේප කිරීමෙන් පසුවයි. වාරන් පිකරින් මීට පෙර වික්ටෝරියා වන් නේෂන් පක්ෂයේ සභාපතිවරයා ලෙස කටයුතු කළ අතර ඉදිරි මැතිවරණයේදී පක්ෂයේ නව ශක්තියකින් ඉදිරියට ගෙන යාම ඔහුගේ අරමුණු බවයි සඳහන්. පිකරින් පවසන්නේ නොවැම්බර් මැතිවරණය වන් නේෂන් පක්ෂයේද ඉතා වැදගත් අවස්ථාවක් වන අතර ප්‍රධාන දේශපාලන පක්ෂවල අභියෝගයක් එල කිරීමට තම පක්ෂය සූදානම් බවයි. වන් නේෂන් පක්ෂයේ මෙවන විට වික්ටෝරියා ප්‍රාන්තයේ මැතිවරණය සඳහා අපේක්ෂකයන් ඉදිරිපත් කරමින් සිටින අතර පක්ෂ නායක පෝලින් හැන්සන්ද මැතිවරණ ව්‍යාපාරයට ඍජුව එක්ව සිටිනවා. ඔස්ට්‍රේලියාවේ විදේශීය සේවකයන්ට වීසා ස්පොන්සර්ෂිප් ලබා දෙන සේවා යෝජකයන්ට දැඩි නීති ක්‍රියාත්මක වන බව ඔස්ට්‍රේලියන් බෝඩර් ෆෝස් ආයතනය අවධාරණය කර තිබෙනවා. විදේශීය සේවකයෙකු ස්පොන්සර් කරන ආයතන එම සේවකයාට නියමිත වැටුප් ගෙවීම රැකියා කොන්දේසි පවත්වාගෙන යාම සහ වීසා නීති අනුගමනය කිරීම අනිවාර්ය බවයි ABF පවසන්නේ. ස්පොන්සර් ආයතනයක නීති උල්ලංඝනය කළහොත් ඔවුන්ගේ ස්පොන්සර් අවසරය අත්විට වීම, අවලංගු කිරීම, අනාගතයේදී විදේශ සේවකයන් බදවා ගැනීම, සීමා කිරීම සහ දඩ මුදල් පැනවීම වැනි පීවර ගත හැකි බවයි සඳහන් වන්නේ. එමෙන්ම වීසා ස්පොන්සර්ෂිප් ලබා දෙන බව පවසමින් සේවකයන්ගෙන් මුදල් ඉල්ලීම හෝ අයතු ප්‍රතිලාභ ලබා ගැනීම නීති විරෝධී ක්‍රියාවක් බවද බලධාරීන් පෙන්වා දෙනවා. විදේශීය සේවකයන් සඳහා වැදගත් කරුණක් වන්නේ තමන්ට ස්පොන්සර්ෂිප් ලබා දෙන ආයතනය නිත්‍යානුකූලද තම රැකියා අයිතිවාසිකම් නිසි ලෙස ලබා දෙනවාද යන්න පිළිබඳව අවධානයෙන් සිටීමයි. කෙසේ වෙතත් ඔස්ට්‍රේලියාවේ වැඩ කරන විදේශීය සේවකයන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීම සහ වීසා පද්ධතියේ විශ්වාසනීයත්වය පවත්වා ගැනීම සඳහා මෙම නීති ක්‍රියාත්මක කරන බවයි ABF අවධාරණය කර තිබෙන්නේ. මෙල්බර්න් නගරයේ පොදු ප්‍රවාහන ඉතිහාසයේ නව පියවරක් සනිටුහන් කරමින් නව ජී ක්ලාස් ට්‍රෑම් රථ සේවයට එක් කර තිබෙනවා. වසර ගණනාවකට පසු මෙල්බර්න් ට්‍රෑම් චාලියට එක්වන මෙම නවීන ට්‍රෑම් රථ මගී පහසුව, ආරක්ෂාව සහ ප්‍රවේශයේ පහසුකම් වැඩි දියුණු කිරීමේ අරමුණින් හඳුන්වා දී තිබෙනවා. වික්ටෝරියා රාජ්‍යයේ මේ සඳහා ඩොලර් බිලියන 1.85ක ආයෝජනය කර ඇති අතර නව ජී ක්ලාස් ට්‍රෑම් රථ 100ක් නිෂ්පාදනය කිරීමට සැලසුම් කර තිබෙනවා. මෙම නව ට්‍රෑම් රථයක මීටර 25ක් දිගමන අතර මගින් 150 දෙනෙකු දක්වා රැගෙන යා හැකියි. පැරණි ට්‍රෑම් රථවලට වඩා වැඩි ඉඩකඩ, වැඩි දොරවල් සහ පහසුවෙන් නැගීමට හැකි පහළ මට්ටමේ සැලසුමක් මේ අතුරත් වනවා. රෝදපුටු සහ ජංගම උපකරණ භාවිත කරන මගින් සඳහා විශේෂ ඉඩකඩ, නවීන මාර්ග තොරතුරු පද්ධති සහ අඩු ශබ්දයෙන් ක්‍රියා කරන බලශක්ති කාර්යක්ෂම මෝටර් පද්ධතියද මෙම ට්‍රෑම් රථවල අන්තර්ගත වනවා. නව ජී ක්ලාස් ට්‍රෑම් රථ මුලින්ම රූට් 59, 57 සහ 82 මාර්ගවල එක් කරන අතර පසුව එය රූට් නම්බර් 12, 48 සහ 58 වැනි මාර්ගවල වෙතද පුළුල් කිරීමට නියමිතයි.
மெல்பர்ன்ஹி பெர்னி ட்ராம் ரத்த வேண்டும் நவ பரப்புரை ஜி கிளாஸ் ட்ராம் ரத்த பேமனியும் நகர்வே பொது பிரவாகன சேவைய வடாத் நவீன சா சேம கிணிக்குட்டுப பாசுவேன் சேவபாக் பாட பாத்கிரிமே வெதகத் பியவராக் லிசாயி செலக்கேன்னே எப்போதாத் சமகின் அதட்டு நீமிது லக்மிகர அசோலியானு தேஷ்விய பிரவுத்தி நிபாவனவா ஹமுவேமு லவனு அகருவாதாத் ஹரிட்டும் ராத்ரி அட்டாய் தியட்ட எதைக்குப்பட்ட சுப சத்யாக்கு

0: ஆஸ்திரேலியாவை வெசன ஸ்ரீ லாங்கிகியான்கே ஹதகஸ்ம ஹதுனாகாத் லக் சலகுண லக் மிகில மீரியாவக சிரியாவ FM 88.6
1: சதியே சேம அங்கஹருவாதாம சவச அட்டே சிட ராத்ரி தஹய தக்வா
0: மீரியாவக சிரியாவ லக் மிகில FM 88.6